0: ஜால
1: அப்போ வின்சென்ட், வெல் ட்ரைட். ஓகே, ஹலோ ஸ்பீக் எஃப்எம். அனட்டே கம்பீண்டாயிட்டு இங்கே எங்கயா வின்சென்ட் கி யூ ஞா வயனே வை கொங் நெக் மாத் கக்கெஞ்சு கொங். ஓகே, லோக்குமோ பக்கே ஹலோ
2: லலி.
1: எஸ்
2: சீனிங்கா
1: அட்டியா பேர் இன் கோனோ
2: அட்டிம பேய் கேன் ரோபியன்ஸ்டன் மடஃபுக்கோ
1: மடஃபுக்கோ மடஃபுக்கோ கோடே மி கோடே கோஞ்சோ மே இனி வாஜிட்டி குவேனே நி மடஃபுக்கோ
2: அட்டி புச்சாரோ
1: புச்சாரோ கோடே கோஞ்சோ மே புச்சார் தின் பா ரிப்ரசன்டிங்.
2: ஓகே, வேற கோஞ்சி.
1: ஓகே, அட்டே மி
2: சாம்போ
3: வைப் ஸ்டார்.
2: Kagore ye duong bada wai kien dano begi duong bada tai te mo ber mere dona ba ya he war ni ken lo kumbar ku di ti ubi muare kagore mo de gomi e war ti ken kagore mo go de ngara e war ti ken war ti ken e
1: Hello, Speak FM.
4: Hello.
1: Yes. Ngani?
5: Latin Fred ki kala pa na petu ko vile zima la.
1: Latin Fred?
4: La PM Fred.
1: La PM Fred.
4: Eh.
1: Hindi la PM do.
4: Ana mio kwenye mo nyama ne mo go na Maria.
1: U ange ni iti go ichi mewere.
4: Eh, anda wa da ma ni no kuyo ja.
1: Wo anda wacha mi opportunity bodano magiki. Danu beti ariyo ke kena deko mo pero gendong eh gendong seconds a big gendo ya wa line.
4: Mabu gini kena mariyo re wana ni mara. So meti a be.
1: Aya do bonu be la PM Fred do. Anu angida yong uye karadong bal ke ken war ke ken eh. Hello?
6: Hello?
1: Yes.
6: Niki malafuko.
1: Ange yiri ti donyu mewe.
6: Ti si mona re wina ka we.
1: Iwa yiri ti mebolu kwi be wi gare bolu kwi dog. Please.
6: A mona fo wa ko ri ja.
1: Jal. Please ka do yo ye yo mu mama. Wa kana ngatu kene. Ni na ni wi ya ti we. Hello?
7: Hello?
1: Yes.
7: Di normal ku tamo.
1: Angani?
7: Madafuko.
1: Eh? Ayela pero. Yes, zenenu la we radio bol kwi kuni winyu kitangatu moni uweru kereba. Pei bol nge ni ange ngade marogo ichimi radio kono ngo, ha? You understand? No. Mm-mm. Bol kwi kiri winyu ngatu moni uweru kere. Hello?
7: No.
1: Yes.
7: Continue.
1: Atia bae, yin ko ni tieni ngo.
7: Atia.
1: Okay.
7: Sun dam glob.
1: Yes.
7: Is my doctor mama dong mutla.
1: En ka gore ki ken war ki ken.
7: Ah, when is that not bad.
1: Ayela ope, chire mi ukwiri bora nga mai win yolo wolo gire.
7: kuda na mi ki wudu ci fara na ol ol to ta
1: wad bu choro
7: eh
1: okay e yela mo pare hello speaker fm
0: hello
1: yes
0: yeah
1: ati eti ni go
0: ati ambe
1: man nga ki kwene
0: gifty
1: yes gifty mhm
0: ani na jama
1: ha
0: Anyame
1: na Mario?
0: Eh.
1: Anyame mo po wero kanba. Wa tike de Vincent ke de mara fuko.
0: Mare ni de mara fuko ni pe nyamo.
1: Mara fuko ti la jawa. Kalunga wo bi ko la jawa do pange o pe. Pe pe Priska waji.
0: Yo so ze ta do anya.
1: Mare fuko la do ala ya yin. Aya do fo yo. Dungi chima ngwen ke ken. Hello speaker fm. How are you? Ati a be.
0: Jo ke yo da we ke mi nya no na wari nya o na wari na da nya yo lo.
1: Ara nya mo po wero kan.
0: Ay, me ke mara fuku ya nya lo ba nya mo mo ke ne ne ke mi nya mo na mari o mbolo ki ni.
1: A poya mara fuku yin la style be lo ko duori ni mi ri wa ka je de ngi be nya ka. Hello. Yes.
3: Gwang din ke to we ma.
1: Where do you do your talo gone?
3: Kaya yinze duwa be muara ba kwe.
1: Un po wacha ni awero, kano un wacha wenu awero do?
3: Ah, loko pe, ma yin Jacob kikoro.
1: Yes, Jacob.
3: Mi yin kong yoro nyama ko.
1: O nyama, representing.
3: Yeah.
1: Okay.
3: Ah, po yin me mata.
1: Apo yin.
3: Di wang danye baba.
1: Aha. Ayela mo pere. Okay. Hello. Hello?
7: Ini lima.
1: Atia be.
7: Ina sekam. Isin kabalero.
1: Aye la mo pe foi go chim.
7: Ah ah am me me na mer ni ki na mari yo no ko na nya ko na u da u na nya da ta ta.
1: Mare fugo tin jo ta ngi u be na nya ga.
7: Ai ya no da ar ba da na la cho ta ro wa na cho go na ni kon tin ma ti ta fo ya mata.
1: Apo ayo. Agam chimma gikiron kiken. Hello. Ay. Min mukasa doctor keta on hold we hanong Lilian dong magiki. Hello. Yes. Atia be. Ha? How for you? Hmm.
7: Hey,
1: let's go, Mother Fuku?
7: No.
1: Oh, John, eh? Style of Mother Fuku, we'll check out getting guinea, right? Hmm.
7: I'm
1: going to go to the hospital, but I'm going to go to the hospital. I'm going to go to the hospital. Okay.